தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தஜ்ஜதி ததல தஜ்ஜனு ததல தஜ்ஜினி ததினி தஜ்ஜனு தத்த தரித தனத தனுத திமித தங்கிரித்தம் தம் தத்தரித்தம் தடக்கபோ தன்கீர் பின் சக்கர தடக்கபோ தன்கீர் பின் சக்கர கரபோ தன்கீர்